0: சொன்னோம் பேட்டி.
1: புலப்பரபுல்லோடா தும்மு துலப்பரபுல்லோடா, கிளிப்பி கள்ள தோசி கார்லு கொட்டி, மலப்பராமுலனு பிளக்க பட்டுக்கொனி. புலப்பரபுல்லோடா